0: துட்டுளையாக தெரிஞ்சுவோ தப்பா துட்டோகத்தலோசம் மட்டோசம்
1: தமன்னையில் கவிசாகத்தோகத்தசிமம் மட்டாபுங்களும் நம்ம இல்தாபுங்கத்தி தோலோசமகில் லுசி இக்காவு மையசி நுனிக்காக தொட்டி தோலுசி தமன் அபிபால குட்டோசிமவ மானம கனூஜிகசிமவியோ
0: தைச்சுமனி தேமா சிவுள்ள பாமி தப்பிக்கும் கட்டி தவளோசம் மட்டுமே அமக்கோட அங்கே ஜப்பாபோ மட்டும் சொல்லி நைன்டீன் நாலு நைன் குட்டிலுகோ ஆகே சுட்டிலுகோ உமையக்கு தப்பிக்கும் தோலோசம் கட்டா கனூர் ரோசம் வாங்கிட்டு அட்டோ இதை சேமான ரோசம் வாங்கிச்சுகளோ நமக்கு தக்குள்ளுகு மக்குவாலோ இலகில ஒட்டபு இது வீங்கி தக்குயர்சிமல்லுகு குபேனத்தியாலோசம்மையுரேசிமனை தப்பிங்கத்தவுகட்ட கிங்குனிங்கபிங்கசாட்டிதுரட்டப்பிங்கத்தவுசிமலத்துகு தேசிமசிவுள்ளோசம்மையு ஆட்டமானமிசிதின்னே தப்பிங்கத்தவுகன்லோசம்மட்டக்குகு இனிவசிலரிய கப்புதி தேன்னசிவுள்ளோக்காயோக்காயசக்காயக ஆட்டேசிமனிசாய தப்பிங்கத்தவுபாலகு கட்ட அஜவசுயமே இலக்கலோசம்மையுகு மானிமியுடோங்கிசிப்சைய கிங்குனிங்கும் தப்பிங்கத்தவுக்கண்ணில் லவசம்மையுகு அதாட்டகட மற்றோளத்தின் தூகு அநானகளி இனிவியுள்ள சுமலத்தின் தூகு இதை கத்திக்கை இனிவியுள்ள சுமலத்தின் தூகு தப்பிக்க இனிமையுமே தப்பிங்கத்தவுக்கண்ணில் லவசம்மையுகு அம்மா அக்காவும் உக்கை நாம்மையும் தப்பிங்கத்தவுக்கண்ணில் லவசம்மையும் மிகட்ட 2 years ago தப்பிங்கத்தவுக்கண்ணில் லவசம்மையும் மிகட்ட சேமட்டமான ஆகும் ஆகேசியுள்ளக்கன் துஷேயுங்க தைக்கோ உக்கத்தில்லுகு சமாளிகி யுவியபு தமானிகு கிங்குள்ளப்பாங்குடையாளத்தோ சமான ஆகுனையாட்டுமே ஆகுமையில தமான ஆகேசின்னக்காய் தப்பாங்களாம்மையுகு கிங்குள்ளப்பாங்குடையாளத்தோ துஷேலோசம்மையுங்க கீசுமிக்கேட்டேன் பிச்சுட்டு கத்துட்டு தப்பாங்க உச்சத்தை ரோயத்தி தோகத்தக்கு சீமா காவிசத்தவுள்ளுனே உப்பலும் மாமிசன்னு இலகி சின்னாட்டு நியூட்டு கண்ணுக்கிய தமன்னட்டுக்கு கத்தி தவளுன்னு தப்பாங்க உச்சத்தி தோகத்தக்கசி மாமிசன்னு நான் தவற்று தப்பாங்க உச்சத்தி தோகை தைக்குறாங்க அம்மரு தமக்கு இளமெனப்பு தப்பான சொல்லுட்ட இலகி பையவோ தக்குய தவுளுட்டு அம்மரு தைக்குவா கவிச்சு முட்டமனி தமிழ் நீங்கிச்சு அமைச்சுக்கள்ள உமட்டோ மிச்சி மட்டலும் மிலோ
1: கண்டுவாகன்மிலோ அம்ம பண்ணத்தோமே ஆர்வாமித்துக்காகந்துன்னு அம்மா கருணி துக்காகந்துன்னு தைக்கோ அட்டங்கையும் மிச்சு ஆர்வாமித்து இல்லைன்னு தப்பியும் தயும் மையும் உனக்கு ஊட்டப்பிடிக்கு கண்ணு கை நல்ல குட்டாவுங்க கிவிட்டு மூச்சு சுட்டவுட்டில் லுசி தேய்க்கோ அங்கே யொக்கா குழுகி பலோசி இல்லை தப்பானுமே உடல்ல தாய் குழு பலோசி மையும் பெக்கட்டோ குழு கட்டையும் மட்டும் தப்போ குன்னேலாவுட்டின் நகை
0: கிசேனி தப்போ குன்னேகளோட்டில்லுகி கண்ணுட்டவன் இலின்னு இப்பினர்சிமவா இதை தப்போயுன்னு இருந்துகை அசுவலோ எக்காவும் மனப்பலோட்டு தப்பிங்கத்தையாட்டையுகள் வகத்தியோ சிவுள்ளுங்க இல்லை கிங்குள்ளுங்க இல்லை எக்காவும் மனப்பலோட்டு சேமனப்பலோங்க இத்தோ தைக்கோ எக்காவல்லுகை தப்பிக்கணித்தவளத்துட்டா மக்குவலோ கம்மகா பெமினப்பு இதை கம்மக்குவாட்டியாளத்துகை குபகணங்கி தோகலோசமையோ தக்குள்ளுகை
1: உபனைப்பலோட்டுங்க அசோ எவ்வளோங்க இல்லைங்க கண்ணோ ஒக்கிட்டு உலகங்க கௌதமா பழம் எக்காயாக தப்பின்னு நுணபு இதை கௌதமா தக்குள்ளங்க பட்டுங்களோ
0: பெருப்பலையாளுங்க மேய்த்து உள்ளவட்டுங்க தப்பிக்கணி குபேனப்பலவட்டும் சுவை சொல்லுட்டும் குபேசுப்பலவட்டும் தப்பிக்கணி குபேனப்பலவட்டும் சொக்கை சொல்ல சுமக மல்லி தப்பிக்கணி இன்னும் நல்லா கையாத்தல இசுமகி வைக்கும் தப்பின்னு கவிச்சோம் பின்னகனி தூக்கி சிகுமா பக்கல் வாக்குசி தூக்கி சிகுமல்ல பக்கல் வாட்டுகு அம்மளும் மாமே பெரியும் பக்கல் வாட்டுகு
1: அக்குனியாலும் தமன்னு 1960
0: தைக்கோடி தேமா உடக்கை நட்டுட்டு அங்கே